0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேர்க்குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ.

0: யார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிற வேர்க்குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: மார்மே பாச்சு
1: இடியுனோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்வாரோ
0: மார்மே பாச்சு
1: இடியுனோ ஓர் ரேடியோ